0: லதாயிம்.
1: லதா லதாயிம்.
0: கலம் கலமேம்.
1: கலம் கலமேம்.
0: இஸ் பாட் மே ஹமே வச்சன் கே பாரே மே பதாயா கயா ஹே. பஹலே மை ஏக் வச்சன் ஔர் பஹு வச்சன் பதாதி ஹூம், பாத் மே தி கயி தாலிகா கே அனுசார் வாக்ய பனாயேங்கே. மை ஏக் வச்சன் ஹோ தோ ஹம் பஹு வச்சன் ஹே, தும் ஏக் வச்சன் ஹோ தோ ஆப் பஹு வச்சன் ஹே, யஹ் ஏக் வச்சன் ஹோ தோ யே பஹு வச்சன் ஹே, வஹ் ஏக் வச்சன் ஹோ தோ வே பஹு வச்சன் ஹே. மை ஃபுட்பால் கேல்தா ஹூம், இஸ்கா பஹுவச்சன ரூப் ஹே ஹம் ஃபுட்பால் கேல்தே ஹே. அப் தும் பதல் கர் லிக்கோ, தும் ஃபுட்பால் கேல்தே ஹோ.
1: ஆப் ஃபுட்பால் கேல்தே ஹே.
0: யஹ் ஃபுட்பால் கேல்தா ஹே.
1: யே ஃபுட்பால் கேல்தே ஹே.
0: வே ஃபுட்பால் கேல்தே ஹே.
1: வஹ் ஃபுட்பால் கேல்தா ஹே.
0: யஹாம் தியான் மே ரக்னே வாலி பாத் யஹ ஹே கி மை ஆனே பர் ஹூம், தும் ஆனே பர் ஹோ, யஹ் வஹ் ஆனே பர் ஹே லிக்னா ஹே. ஆப் ஹம் யே வே ஆனே பர் யே பஹுவச்சன ரூப் ஹே, இஸ்லியே ஹை பர் பிந்தி லகானா ஜரூரி ஹே. समझे बाशवंत
1: जी? अध्यापिका जी,
0: आज का पाठ यही समाप्त करेंगे.
1: धन्यवाद अध्यापिका जी.
0: सुभाशीष.
2: మీరు ఇంతవరకు పత్ర లేఖన్ 7వ తరగతికి హిందీ పాఠం విన్నారు. ఉపాధ్యాయుని శ్రీమతి ఎంపీఎస్ శోభారాణి, విద్యార్థి బసవంత్ శ్రీసాయి. ఈ కార్యక్రమం ఆకాశవాణి విజయవాడ కేంద్రం నుండి వెలువడింది.
3: भोर की चौखट पर भक्ति की धारा.
4: ऑफिस जाने की जल्दी, मगर देश दुनिया की खबर भी जरूरी.
3: ये आकाशवाणी है. अब आप विमलेंदु पांडे से समाचार सुनिए. ऑफिस या घर से निकलते ही उफ, ये ट्रैफिक.
4: आकाशवाणी है ना,
5: बातों ही बातों में हर सुबह 10 से 11 बना लो पूरी दुनिया को अपना दोस्त.
4: ऑफिस में थोड़ा रिलैक्सिंग म्यूजिकल ब्रेक.
3: शाम सुहानी हो,
6: आकाशवाणी के साथ जुड़िए ना सांझ के शो सिटी लाइट्स में हर रोज शाम 5 बजे.
4: घर पहुंचते ही थकान, कैसे हो मनोरंजन?
3: आकाशवाणी है ना. चैन की नींद से पहले कुछ भूले बिसरे पल, हर पल
4: सफर में
3: आपके साथ
4: आकाशवाणी.